தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தகுதி மீது தக

ஹாய், என் குரு கிரண் பார்த்து நிக்குல் கேனந்துள்ளாரு. சாரங் எஃப் எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

0: இல்லடோ.
1: இதுக்கு
0: வா ஜாத்தி தக்கலாண்டாவு.
2: நம்ம ஜாத்தி அண்டா தத்துண்டா பிராணரா ஜெயினரா நிச்சிந்தாண்டா என்ன ஜீவ கடிகள பாச பத்துவே.
1: இத்த இறகு போட இல்லு நடந்து போது யானு பிற பண்ணகா ஈன ஜீவ ஒரிஜிந்தாண்டா. ஆ அப்பா அத எங்க பூருண்டே
2: ஐக்கே ஐக்கே யானு பண்ணினி என நின புகேந்து குள்ளாவோ.
1: மல்ல கஷ்டம் தப்பா நாத மறுபடியும் பரபடு தூரம் போது பத்தரம்ப.
3: மல்ல மாமா ஜிக்கு பாடூர் வேணாஜில இருந்தா பாத்திரண்டிங்க அஞ்சா பந்து பரியாட போயா
2: அந்தைய உந்தி ஏறிய ஜவனரு பாரு பொருள கண்டுத போனே.
3: அஜர எங்குள் இருந்த புள்ளியல்ல மஞ்சக்கின ஜோக்கு
2: பாரி சத்தாடு
1: யாவ் யாவ் ನನ್ನ ಪಾತ್ರದ ಪೊರ್ತೆಪ್ಪನ ಪೊರ್ಚಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ತಂದು ಬೂಡು ಬಲೆ.
3: ಸರಿ ಮಾಮಾ
2: ಚೂರ ತೆತ್ತಲ್ಲ ಮಗ ಬಲೆ ನಿಖಿಲಗೆ ಸಾಧಿದ ಬಚ್ಚೆ ಲಾವದ ಲೆಕ್ಕ ನಿಖಿಲ ಅಜ್ಜೆ ಏರು ಬೆರುಗಡಲ್ಲೆತ್ತ ಆಯನ ಕತೆ ಅನುಪತ್ತೆ ಮಗ.

0: ராம்பண்ணா இருந்த அலச்சனாலுக்கு ஒஞ்சி இல்லாடு பத்தாஞ்சோளி இத்தனலாம் சொரஜாலுக்கே நந்துக்க அவே ஒஞ்சி இல்லாடு பொண்ணு பொஞ்சோ போக்குண்டா அங்கசால கிளர் அக்கச போக்கிலக்கா
1: நமாரதே ஒஞ்சி பொண்ணு இல்லை ஜாலு சத்து போயிட்ட ஊர் தாத்தா மத்த பண்புனா நீ கொத்துண்டா கொத்துனது இவன் தக்குது பக்குது நடப்படு ஆயன சபாவனுக்கு கொத்துண்டா இவன் கெட்ட போலைபோ பண்ணனி பண்ணக தேவே இல்லு பண்ணக
0: தேவஸ்தானம் கண்டனி பண்ட தேவே நீ என்ன கொட்டியத்து தேவஸ்தானம்
1: போகுன
0: ஜோக்குள்ளே
1: ஆ
0: ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

0: ஏய் தூ தொலைக்கு குடுக்கும் தேவி
1: எல்லாரும் திப்பியா மேல போய் தேத்து பார்த்தவனே பூப்பா
0: ஏய் மட்டும் எல்லாம் உரிந்து ஆச்சுக்கவண்ணா.

0: நமராம் பண கம்பவுண்டு எருமை இந்த ஒரு எமக உண்டே ராமக இனி பையக நிச்சயா
1: முந்து தாத்த